0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், விஜயலட்சுமி ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. உனையன்றி வேறார் என தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய பாடல் முதலில். கல்யாணி ராகம், ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a violin duet by Lalgudi G.J.R. Krishnan and Vijayalakshmi. They are accompanied on the Mridangam by R. Ramesh and on the Kanjira by K.V. Gopalakrishnan. They begin with Unayandri Verar in Ra Kalyani set to Aditaal, a composition by Lalgudi G.J.R. Krishnan.

0: அடுத்து ஹிரண்மயீம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி லலிதா ராகம் ரூபக தாளம்.
1: They now present Hiranmayim in Raag Lalita set to Rupakam Taal, a composition by Muthuswami Deekshithar.

0: இனி குருலேக எட்டுவண்டி தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கௌரி மனோகரி கண்ட சாப்பு தாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு குருலேக எட்டுவண்டி இன் ராக் கௌரி மனோகரி செட் டு கண்ட சாப்பு தாள், அ காம்போசிஷன் பை தியாகராஜர்.

0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், விஜயலட்சுமி ஆகியோரின் வயலின் இசை. ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வெங்கடேசன் இன்னும் மத்தியமாவதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a violin duet by Lalgudi G.J.R. Krishnan and Vijayalakshmi. They are accompanied on the Mridangam by R. Ramesh and on the Kanjira by K.V. Gopalakrishnan. They continue their recital with Venkatesha Ninnu in Rag Madhyamavati set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நிறைவாக லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றியுள்ள தில்லானா வாசந்தி ராகம் மிஸ்டர் சாப்பு தாளம்.
1: You can now listen to a Tillana in Rag Vasanti set to Mr. Chaputal, a composition by Lalgudi G. Jayaraman.

0: ராகம் டிடிஎச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், விஜயலட்சுமி ஆகியோரின் வயலின் இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாத ஒலிபரப்பில் உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a violin duet by Lalgudi G.J.R. Krishnan and Vijayalakshmi. They were accompanied on the Mridangam by R. Ramesh and on the Kanjira by K.V. Gopalakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் பிரேமா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக மகா சாம்ராஜ்ய சாலினி, மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி இயற்றியது, சுத்த தன்யாசி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் பிரேமா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்மி வச்சின நன்னோ என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம் ரூபகதாளம்.

0: இதுவரை டாக்டர் பிரேமா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீ கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் பாடியிருப்பவர் வேம்பு ஐயர். நிஷிக பக்கவாதியங்கள் வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். வி நவ் பிரிங் யூ வோக்கல் ரிசைட்டல் பை மதுரை ஸ்ரீ மணி ஐயர். He is accompanied on the vocals by Sri Vembu Iyer. The other accompaniments are Sri V. Govindasamy Nayakar on the violin, Coimbatore Sri N. Ramasamy on the mridangam, and Ramanathapuram Sri M. N. Kansami on the kanjira. Nigashil Todakamaha Jalandra Harikesanallur Mutaya Bhagavadar Sahityam Valaji Ragam Rupakatalam. The concert begins with Jalandra, composed by Harikesanallur Mutaya Bhagavadar, in Rag Balaji, set to Tal Rupak.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருப்பவர் வேம்பு ஐயர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி கோவிந்தசாமி நாயகர் அவர்கள், வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் கஞ்சீரா. This is Agam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Madurai Shri Mani Iyer. He is accompanied on the vocals by Shri Vembu Iyer. The other accompaniments are Shri V. Govindasamy Nayakar on the violin, Coimbatore Shri N. Ramaswamy on the mridangam, and Ramanathapuram Shri M. N. Kandasamy on the kanjira. Chakkani Rajamarga, Tyagarajar Kirtanai, Karahara Priya Ragam Aditalam. Listen now to Chakkani Rajamarga, composed by Saint Tyagaraja, in Rakhara Priya, set to Adital.

நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருந்தவர் வேம்பு ஐயர் அவர்கள். நிகழ்த்து பக்கவாதியங்கள் வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி ராகம் டி ஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஜஸ்ட் ஹர்ட் எ வோக்கல் ரிசைட்டல் பை மதுரை ஸ்ரீ மணி ஐயர். ஹி வாஸ் அக்கம்பனிட் ஆன் த வோக்கல்ஸ் பை ஸ்ரீ வேம்பு ஐயர். தி அதர் அக்கம்பனிமெண்ட்ஸ் வர் ஸ்ரீ வி கோவிந்தசாமி நாயக்கர் ஆன் த வயலின், கோயம்புத்தூர் ஸ்ரீ என் ராமசாமி ஆன் த மிருதங்கம், அண்ட் ராமநாதபுரம் ஸ்ரீ எம் என் கந்தசாமி ஆன் த கஞ்சீரா. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH anytime in